தகடதா தகடதா தா கீட்ட தா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகடதா தகட